குட் மார்னிங், நமஸ்தே. குட் மார்னிங், நமஸ்தே, வணக்கம், சஸ்ரியாகால், குட் மார்னிங், நமஸ்கார். வெல்கம் டு பாரதிய சங்கீத், த ஸ்வீட் மெலோடியஸ் மியூசிக் ஆன் KABF 88.3 FM, தி வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். அண்ட் திஸ் சாட்டர்டே யுவர் ஹோஸ்ட் இஸ் முரளி கிருஷ்ணா. வெல்கம் டு பாரதிய சங்கீத், அவர் 2 hour ஜெர்னி இன்டு த சோல்ஃபுல் beautiful melodious music from India on every Saturday from 7 a.m. to 9 a.m. on KABF 88.3 FM, the voice of the people. And this Saturday I am your host, Murali Krishna. So without wasting any more time, let us start the show as usual with the Ganesh Bhajan. The Ganesh Bhajan I am going to play today for you is sung by Ghantasala, and it is Vatapi Ganapatim Bhaje. Let us listen to that.